இன்று உங்களுடன் நான் அனிதா. 438.6 மீட்டர் 684 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசையில் எமது தமிழ் ஒளிபரப்பு இப்போது துவங்குகிறது. இன்று பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 32ஆம் நாள், ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி திங்கள் கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு.

நேயர்களே, இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியில் குரல் அமுதம், தகவல் நேரம், வானிலை அறிக்கை, அறிவிப்பு, சிந்தனை, கப்பல் போக்குவரத்து தகவல்கள் மற்றும் துள்ளும் இசையருவி ஆகியன ஒளி உலா வர இருக்கிறது. முதலில் குரல் அமுதம். இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. பொருள்: கடவுளை அறியவும் அடையவும் முயல்பவருள் மனைவியோடு கூடிய வாழ்க்கை அதற்குரிய இயல்புகளோடு வாழ்பவனே முதன்மையானவன். மீண்டும் குரல்: இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. குரல் எண் 47, அதிகாரம் இல்வாழ்க்கை.

இன்றைக்கான பொன்மொழி, அறிவை வளர்த்து கொள்வதுதான் மனித இனத்தின் லட்சியமாக இருக்க வேண்டும். அறிவுதான் சக்தி. கூறியவர் சுவாமி விவேகானந்தர்.

தகவல் நேரம். வானிலை அறிக்கை. அந்தமான் நிக்கோபார் தீவுகளை பொறுத்தவரையில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 40.50 கிலோமீட்டர் வீசக்கூடும். மேலும் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

தொடர்ந்து கப்பல் போக்குவரத்து தகவல்கள். MV பம்புகா நாளை காலை 6 மணிக்கு சொராதி மற்றும் லாங்கலின் வழியாக ரங்கத் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் சென்ற வழியாகவே நண்பகல் 12 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். MV ரங்கத் நாளை காலை 6:15 சகிதீப் செல்லும். பின்பு இக்கப்பல் காலை 8:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. MV ரங்கத் நாளை காலை 6:15 சொராதி பயணிக்கும். பின்பு காலை 8:45 ஸ்ரீ விஜயபுரம் செல்லும். MV ஜாலிபாய் நாளை காலை 11 மணிக்கு சகிதீப் செல்லும். அங்கிருந்து பகல் 1 மணிக்கு சொராதி பயணிக்கும். பின்பு இக்கப்பல் சென்ற வழியாகவே பிற்பகல் 2:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்தடையும். MV ராணிலட்சுமி நாளை காலை 11:30 மணிக்கு சொராதி செல்லும். அங்கிருந்து பகல் 2 மணிக்கு சகிதீப் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் சென்ற வழியாகவே பிற்பகல் 3:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும்.

0: எம் வி ரங்கத் நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு சகித்தீப் செல்லும். பின்பு இக்கப்பல் மாலை 4:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் செல்லவிருக்கிறது. எம் வி பாரடாங் நாளை மாலை 5 மணிக்கு சராதீப் செல்லும். பின்பு இக்கப்பல் சென்ற வழியாகவே மறுநாள் காலை 5:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்தடையும். தகவல் நேரம் கேட்டீர்கள்.
1: வணக்கம் அந்தமான் மக்களே. அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் அழகை அற்புதமாக படம் பிடிப்பதில் ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இயற்கை எழில் கொஞ்சும் அழகிய காட்சிகளை அப்படியே தத்ரூபமாய் படம் பிடிப்பதில் ரசனை உள்ளவர்களா நீங்கள்? வரலாற்றின் பெருமையை பழமை மாறாமல் படம் பிடித்து பறைசாற்றுவதில் வல்லவரா நீங்கள்? அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் நேர்த்தியான அமைப்பை அப்படியே உங்கள் கேமராவில் பதிவு செய்வதில் தனித்துவம் உள்ளவர்களா நீங்கள்? இந்த கேள்விகளா ஆம்னு பதில் சொன்னீங்கன்னா இந்த வாய்ப்பு உங்களுக்கு தான். மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் பிரசார் பாரதி வழங்கும் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச் என்ற போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது. சொர்க்க பூமியாம் அந்தமானின் கலை, கலாச்சாரம், பாரம்பரியம், வரலாறு, சுற்றுலா, மரபுகள், தீவுகளின் தனித்தன்மையான அடையாளம், உள்ளூர் கதைகள், இவற்றில் ஏதேனும் ஒன்றை மையமாக கொண்டு 1 நிமிடம் முதல் 3 நிமிடம் வரை நீளமுள்ள அற்புதமான தனித்துவமான காணொலியை உருவாக்குங்கள். உங்கள் திறமையை உலகிற்கு பறைசாற்றுங்கள். இப்போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகளும் காத்திருக்கிறது. மாவட்ட அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 50,000 ரூபாயும், மாநில அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 2,00,000 ரூபாயும், தேசிய அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 500,000 ரூபாயும் வழங்கப்பட உள்ளது. பிரசார் பாரதியின் செயலியான வேவ்ஸ் ஆப்பில் பதிவு செய்து மை வேவ்ஸுக்குள் நுழைந்து கோ டு புரோகிராமை கிளிக் செய்த பின் உங்கள் காணொலியை பதிவேற்றம் செய்யலாம்.

உங்கள் படைப்புகளை காணொலியாக பதிவேற்றம் செய்ய கடைசி நாள் இம்மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் படைப்புகளை உங்கள் கேமராவில் பதிவு செய்யுங்கள். உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்கள். உங்கள் கதையை உலக அரங்கிற்கு கொண்டு செல்லுங்கள். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச், உங்கள் மாவட்டம், உங்கள் கதை, இந்திய அரங்கில். இன்றே பங்கேற்று உங்கள் கதை மூலம் பல கோடி மக்களை ஈர்த்திடுங்கள். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச், உங்கள் தீவு, உங்கள் கதை, நமது பெருமை. இது உங்களுக்கான அற்புதமான வாய்ப்பு.

சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம். மூத்த குடிமக்களுக்கான சேமிப்பு திட்டம் என்பது இந்திய அரசால் முதியோர்களுக்காக நடத்தப்படும் பாதுகாப்பான முதலீட்டு திட்டமாகும். இதுல குறைந்தபட்சம் 1000 முதல் அதிகபட்சம் 30 லட்சம் வரை முதலீடு செய்யலாம். இந்த திட்டத்தோட முதிர்வு காலம் 5 ஆண்டுகள். சரி, இந்த திட்டத்துல யாரெல்லாம் அப்ளை செய்யலாம்? 60 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட இந்திய குடிமக்களும், விருப்பு ஓய்வு அதாவது VRS பெற்ற 55 முதல் 60 வயதுக்கு உட்பட்டவர்கள் ஓய்வூதிய பணம் கிடைத்த 3 மாதங்களுக்குள் முதலீடு செய்யலாம்.

50 வயதுக்கு மேற்பட்ட ராணுவ ஓய்வு பெற்றவர்கள் எல்லாரும் இந்த திட்டத்தை பயன்படுத்திக்கலாம். சரி, இந்த திட்டத்தோட முக்கிய அம்சம் தான் என்னென்ன? குறைந்தபட்சம் 1000 முதல் அதிகபட்சம் 30 லட்சம் வரை முதலீடு செய்யலாம். வட்டி தொகை ஒவ்வொரு காலாண்டிலும் ஏப்ரல், ஜூலை, அக்டோபர், ஜனவரி முதல் தேதிகளில் வழங்கப்படும். இத்திட்டத்தின் கால அளவு 5 ஆண்டுகள், தேவைப்பட்டால் மேலும் 3 ஆண்டுகள் நீட்டிக்கலாம். வருமான வரி சட்டம் பிரிவு 80C இன் கீழ் வரி விளக்கும் இதற்கு உண்டு.

0: India's greatest treasures are not just its monuments, they are its people, culture, and untold stories. The Ministry of Information and Broadcasting, through Prasar Bharati, proudly presents Gems of India, a national initiative inviting creators to showcase the unique identity of their districts. Whether it's culture, heritage, tourism, festivals, cuisine, handicrafts, local heroes, or hidden destinations, your story matters. Create a 1 to 3 minute video, reel, documentary, podcast, or vlog and upload it on the MyWaves platform. Entries will be judged on authenticity, creativity, storytelling, technical quality, and community impact. Exciting prizes await. 50,000 rupees at the district level, 2 lakh rupees at the UT level, and 5 lakh rupees at the national level. Celebrate your roots. Inspire the nation. Gems of India, because every district has a story worth telling.
1: வணக்கம் அந்தமான் மக்களே. ஹர்கர் திரங்கா 2026 மற்றும் வந்தே மாத்திரம் பாடல் உருவாக்கப்பட்டது 150th ஆண்டை கொண்டாடும் விதமாக மத்திய அரசின் முன்னெடுப்பாக செல்பி வித் திரங்கா ஆகஸ்ட் 9 தேதி தொடங்கி ஆகஸ்ட் 17 தேதி வரை நமது பெருமைமிகு மூவர்ண கொடியுடன் செல்பி புகைப்படம் எடுத்து அப்புகைப்படத்தை டபிள்யூ

www.hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யலாம். சுதந்திர விழா கொண்டாட்டங்களின் ஒரு அங்கமாக டிஜிட்டல் கொண்டாட்டமும் இணைந்திருக்கிறது. ஆம் நேயர்களே, நீங்கள் பதிவேற்றம் செய்யும் புகைப்படத்தில் வந்தே மாதரம் பாடல் தானாகவே இணைந்துவிடும். வாருங்கள் நேயர்களே, நமது தேசத்தின் பெருமையை ஒன்றாக இணைந்து கொண்டாடுவோம். ஹர்கர் திரங்கா 2026 என்ற மத்திய அரசின் முன்னெடுப்பில் தேசபக்தியுடன் அனைவரும் கைகோர்ப்போம். ஆம் மக்களே, செந்நீர் சிந்தி தம் இன்னுயிரையும் ஈந்து காத்த நம் தேசிய கொடியின் மகத்துவம் அறிவோம். நம் தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்துவோம். சுதந்திர விழாவை போற்றிக் கொண்டாடுவோம்.

நமது கொடி, நமது தேசம், நமது பெருமை. அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் சிநேகிதி ரேவகீஸ்வரி. நிம்மதி யாருக்கு பிடிக்கும், யாருக்கு பிடிக்காது, இது என்னப்பா கேள்வி? நிம்மதிய பிடிக்காதவங்க யாராவது இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. அதே மாதிரி தான் நிம்மதி இல்லாமலும் நம்மளால இருக்கவே முடியாது. என்ன சரின்னு ஒத்துக்கிறீங்களா? நிம்மதிய தேடிதான் நம்மளுடைய வாழ்க்கை ஓடிட்டு இருக்கா? நிம்மதி இல்லாம வாழ முடியாதா? நிம்மதியா இருக்கிறதுக்காக தான் உழைக்கிறோமா? நாம செய்யற எல்லா விஷயங்களும் இந்த நிம்மதிய மையமா வச்சுதான் இருக்குதா? இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஆமா அப்படின்னு நீங்க பதில் சொன்னீங்கன்னா இந்த கதைய கேளுங்க. ஒரு ராஜாவும் இப்படிதான் நிம்மதிய தேடி அலைஞ்சுகிட்டு இருந்தாரா. வாழ்க்கையில என்ன இருந்து என்ன பிரயோஜனம், ஆனா நிம்மதின்றதே இல்லையேப்பா அப்படின்னு நிறைய பேர் சொல்றத நாம கேட்டிருப்போம். இந்த ராஜாவும் அப்படிதான், எனக்கு எல்லாமே இருக்கு ஆனா நிம்மதிங்கிறதே இல்லை அப்படின்னு அழுத்துக்கிட்டாராம் அந்த ராஜா. நிம்மதி இல்லாததுனால அந்த மன்னருக்கு தூக்கமே வர்றதில்லை. தூக்கம் இல்லைன்னா வாழ்க்கை எப்படி இருக்கும்? வாழ்க்கை ரொம்ப விரக்தியாகவும் இருக்கும், அமைதி இல்லாத நிலையில இருக்கும்ல. அந்த மன்னர் என்ன பண்ணாராம், ஒரு ஜென் துறவியை நாடி போனாராம். அந்த துறவி கிட்ட போய் அவருடைய நிலையெல்லாம் சொல்லியிருக்காரு. அந்த துறவி என்ன சொன்னாராம், அரண்மனையில் இருக்கிற உன்னுடைய பொண்ணும் பொருளும் எல்லாத்தையும் நீ ஒரு மூட்டை கட்டி எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாராம். மன்னருக்கு ஒன்றும் புரியலை, இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம், சரி நமக்கு நிம்மதி கிடைச்சா போதும் அப்படின்னு நினச்சாரு அந்த மன்னர். ஜென் துறவி சொன்ன மாதிரியே அவரும் எல்லா பொண்ணும் பொருளும் மூட்டை கட்டி எடுத்துகிட்டு வந்து அங்கே வாசலில் கொண்டு போய் வச்சிடுறாரு. ஜென் துறவியை போய் பார்க்குறாரு. ஜென் துறவி கேட்குறாரு, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சா அப்படின்னு கேட்குறாரு. ஓ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேனே, அதோ வாசலில் தான் வச்சுருக்கேன் மூட்டை கட்டி அப்படின்னு சொல்கிறாரு அந்த மன்னர். ஜென் துறவி எதுவுமே சொல்லவே இல்லை. அந்த மூட்டை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மன்னர் வந்த அதே குதிரையில் ஏறி உட்காந்துட்டு வேகமாக விருட்டுன்னு கிளம்பிட்டாரு அந்த ஜென் துறவி. மன்னருக்கு ஒன்றுமே புரியல, எதுக்காக இந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னாரு, இவர் எங்கே போகிறாரு நம்ம நகையை எடுத்துக்கிட்டு அப்படின்னு ஒன்றுமே புரியல. என்ன சொல்ல வராரு, ஏதாவது சொல்ல வராரா, இல்லை இவர் ஒரு ஏமாத்து பேர் வழியா, ஆனால் இவரை பற்றி நல்லபடியாக தானே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு மன்னருக்கு நேரம் ஆக ஆக குழப்பம் ரொம்ப மிகுதியாயிடுச்சு. ஐயோ அப்போது நம்ம ஏமாந்துட்டோமா போச்சு. மன்னருக்கு கொஞ்சம் நஞ்சம் இருந்த நிம்மதியும் சுத்தமாக போச்சு. இப்போ நிம்மதியின்மை டென்ஷனாக மாறிடுச்சு. இந்த ஜென் துறவி சரியான ஏமாத்து பேர் வழிதான், இப்போ என்ன பண்ணுறது, குதிரையும் இல்லை அப்படின்னு மன்னருக்கு ஒன்றுமே புரியல. மனக்குழப்பம் நேரம் ஆக ஆக அதிகமாகிக்கிட்டே போகுது. அடுத்த கொஞ்ச நேரத்தில் அந்த ஜென் துறவி திரும்பி வராரு. மன்னருக்கு கோபம் உச்சத்தில் இருந்துச்சு. இந்த ஜென் துறவியை பார்த்து ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை. அடி அடி நடிக்கிறாரு, எனக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே வந்தால் கொஞ்சம் நஞ்சம் இருந்தால் என்னோட நிம்மதியும் சுத்தமாக போச்சு அப்படின்னு ரொம்ப டென்ஷனாக வந்து பேசுகிறாரு மன்னர். இப்போ நீ வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியே வந்துச்சு அப்படின்னு சொன்னாராம் அந்த மன்னர். அப்போது அந்த ஜென் துறவி என்ன சொன்னாராம், ஆக உன்னுடைய நிம்மதி இவ்வளோ நாள் எங்கே இருந்துச்சுன்னு தெரியல, ஆனால் இந்த பொண்ணும் பொருளும் காணாமல் போனதுக்கப்புறம் கொஞ்சம் நஞ்சம் நிம்மதியும் போயிடுச்சு, திரும்ப வந்ததுக்கப்புறம் உன்னுடைய நிம்மதி இப்போ உனக்கு கிடச்சிடுச்சு அப்படின்னு சொன்னாராம் அந்த துறவி. மன்னருக்கு தெளிவாக இருந்த மாதிரியும் இருந்துச்சு.

0: குழப்பமாக இருந்த மாதிரியும் இருந்துச்சு. இவர் நம்மளை ஏமாத்தல, நகை எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருக்காரு, நம்ம இவரை அடிச்சிருக்கவே கூடாதே, என்ன ஏதுன்னு விசாரணை பண்ணாமலேயே இந்த செந்துறவியை நம்ம அடிச்சிட்டோமே. ஆனால் செந்துறவி அதை கொஞ்சம் கூட கோபமாக வெளிப்படுத்தாமல் நமக்கு இப்படி ஒரு அமைதியான பதிலை கொடுத்துருக்காரு அப்படின்னு மன்னருக்கு குழப்பத்துக்கு மேலே குழப்பம். அதே சமயத்தில் குற்ற உணர்வால் தவிக்கிறாரு மன்னர். அந்த நேரம் தான் செந்துறவி சொன்னாராம், நிம்மதி அப்படிங்கிறது நம்ம கிட்டே தான் இருக்கு, அதை தொலைச்சிட்டதா நாமளே நினைச்சுக்கிறோம், அது திரும்ப கிடைச்சதா நாமளே நினைச்சுக்கிறோம், இது எதுவுமே உண்மை கிடையாது, உண்மையிலேயே நிம்மதி நம்ம கிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொன்னாரா அந்த செந்துறவி. இவ்வளோ நாள் இல்லாத நிம்மதி அந்த பொண்ணும் பொருளும் காணாம போய் திரும்ப கிடைச்ச உடனே உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இவ்வளோ நாள் அது உங்ககிட்ட தானே இருந்துச்சு, அப்போ நிம்மதி உங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சாரா அந்த செந்துறவி. ஆமாங்க, நிம்மதி நமக்கு இல்லவே இல்லை அப்படின்னு நாம நினைக்கிறதெல்லாம் சுத்த போய், அது இன்னொரு பொருளாலேயோ இன்னொரு மனிதராலேயோ தான் நமக்கு கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறதும் உண்மை கிடையாது. எல்லாமே நம்மளுடைய நினப்பில் தான் இருக்கு அப்படிங்கிறத தான் சிம்பிளாக சொன்னாரு அந்த செந்துறவி. இப்போ சொல்லுங்க, நிம்மதியை தேடி நாம எங்கேயாவது அலையணுமா, இல்ல நமக்கிட்டே தான் இருக்கா?
1: படித்ததும் பார்த்ததும் வழங்கியவர் ரேவிகீஸ்வரி.
2: நேயர்களே, இன்று அமிர்தலால் நாகர் அவர்களின் பிறந்த தினம். அமிர்தலால் நாகர் ஆகஸ்ட் 17, 1916 உத்தரப்பிரதேசத்தின் ஆக்ராவில் பிறந்தார். பிப்ரவரி 23, 1996 லக்னோவில் காலமானார். இவரது அம்ரித் அபூர் விஷ் புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கியது. இந்திய அரசு இவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கியுள்ளது. இன்று அவரை நினைவு கூறுவோம்.

0: అయ్యా రసా
1: తొరడే నోదురా
2: వంటంప
3: కడి చెక్కిన
4: நேயர்களே, தொடர்வது துள்ளும் இசையருவி. துள்ளும் இசையருவி நிகழ்ச்சியில் துள்ளலான பாடல்களை கேட்கலாம்.

நிகழ்ச்சியின் தொடக்கமாக இயக்கத்தில் விமலா கீதா, தயாரிப்பில் டி இமான், இசையில் எஸ் வைத்தி, ஒளிப்பதிவில் தனுஷ், ஸ்ரேயா, பிரகாஷ்ராஜ், கருணா, சரண்யா பொன்வண்ணன் அவர்களின் நடிப்பில் 2006 வெளிவந்த திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்திலிருந்து இதோ ஒரு பாடல்.

அடுத்ததாக ஆர் கே வின்சென்ட் செல்வா இயக்கத்தில், ராடன் மீடியா ஒர்க்கர்ஸ் தயாரிப்பில், ஸ்ரீகாந்த் தேவா இசையில், ரமேஷ் பூஜா, சரத்குமார், லிவிங்ஸ்டன், நளினி மதன்பாபு ஆகியோரின் நடிப்பில் 2005 ஆண்டு வெளிவந்த ஜித்தன் திரைப்படத்திலிருந்து இதோ ஒரு பாடல்.